தி நெக்ஸ்ட் சிதானந்தகாரக ராகம் நாட்ட ஆதிதாளம் காம்போசிஷன் ஆஃப் ஸ்ரீ தியாகராஜா.